0: Chennai beats.
1: Tamil head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai beats.
1: Tamil head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மக்களே அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும். இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி கீத் ஹல் அதா விஷஸ் டு ஆல் ஆஃப் அவர் ஃபேமிலி. வீக்கெண்ட் ஈவினிங்காக இருந்தாலும் இன்னைக்கு வந்து வைபு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு. காரணம் கல்ஃப் ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் மூட் ஆன் ஆயிருக்கு நம்புறேன். ஸ்பெஷலி லாங் ஹாலிடேஸ், ஃபேமிலி கெதரிங் அண்ட் புது ட்ரெஸ்லாம் போட்டு வீடியோ கால்ஸ் டு ஹோம் டவுனாக வந்து செம்ம எமோஷனல் ஹாப்பினஸாக கண்டிப்பாக எல்லாருக்கும் இருந்திருக்கும் நம்புகிறேன். முக்கியமாக நம்ம சொந்தங்கள் துபாய், கத்தார், சவுதி, குவைத், பஹ்ரைன், ஓமான் எல்லாருக்குமே வந்து பிக் பிக் பிக் லவ் ஃப்ரம் ரேடியோ சுனோ டீம் அண்ட் மீ ஆர்ஜே யஷோ. அண்ட் மக்களே, உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் டிராஃபிக், ஹோம் சிக்னு பல பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ் வரும்போது மட்டும் சடன்லி நம்ம ரூம்மேட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபேமிலியாக மாறிடுவாங்க. ஒரு டீ, ஒரு பிரியாணி, ஒரு சினிமா இருந்தால் போதும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி பல பேர் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்டில் நிறைய பேர் ரோட் ட்ரிப்பு, கடல் காற்று, பாபிக்யூ நைட்னு பல பேர் பிஸியாகவே இருப்பீங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் அடுத்த 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஒரு மினி ட்ரிப் டு சென்னை கோடம்பாக்கம் மாதிரி பல சினிமா அப்டேட்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன். நம்ம ஷோவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அனிருத் மியூசிக்ல ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே ஷோ. ஓன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே. யூ லிசனிங் ஃபில்டர் காஃபில அவங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். சினிமாவில் ஒரு ஹீரோ 4 படம் ஹிட்டு கொடுத்தாலே அது பெரிய விஷயம், அதுக்கு வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஆனால் இங்கே ஒருத்தர் 4 தலைமுறையாக 4 டிகேட்ஸாக வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கணும்ல. ஆமாம், இந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் ஒன் அண்ட் ஒன்லி எவர் கிரீன் சாம் கிங் நாகார்ஜுனா சார்.
1: எது நாகார்ஜுனாவா?
0: எஸ் மக்களே, நாகார்ஜுனா ஆஃபிஷியலி கம்ப்ளீட் 40 இயர்ஸ் இன் சினிமா இண்டஸ்ட்ரி. அவரோட முதல் படம் விக்ரம் 1986 ரிலீஸ் ஆகி 40 வருஷம் ஆகுது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மேன் ஸ்டில் லுக்ஸ் ஃப்ரெஷர் தன் அதர்ஸ். மற்ற ஹீரோக்களோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் இளமையாக தான் இருக்கார் நாகார்ஜுனா. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாகார்ஜுனா பண்ணாத கேரக்டர்ஸே கிடையாது. அதாவது ரொமான்டிக் மூவிஸாக இருக்கலாம், மாசான படங்களாக இருக்கலாம், டெவோஷனல் மூவிஸ் அண்ட் ஸ்டைலிஷ் கல்ட் லைக் சிவா கீதாஞ்சலி மாதிரி படங்களாக இருக்கலாம். இன்னைக்கு கூலி படத்தில் ரஜினி சார் கூட நெகட்டிவ் ஷேர்ல கூட ரோல் பண்ணியிருக்காரு.
2: தேவா, which one do you want?
0: இந்த மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் அவர் பெயர் சொல்லும் படம் கண்டிப்பா இருக்கும். அண்ட் ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்க ஸ்டார்ஸ்க்கு 100 ஃபிலிம்ஸ் 100 படங்களை ரீச் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் நாகார்ஜுனா ஆல்மோஸ்ட் தேர் ஆஃப்டர் 40 இயர்ஸ். இதுக்கெல்லாம் காரணம் அவரோட டெடிக்கேஷன் அண்ட் டிசிப்ளின் நினைக்கிறேன். ஸோ லெட் செலிப்ரேட் ஒன் எவர்கிரீன் கிங் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா, நாகார்ஜுனா சார். வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சூப்பர் டூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராக் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸ்டே டியூன் ஃபில்டர் காஃபி வித் மீ. அவங்க ஆர்ஜே யஷோ.

0: ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் ஃபயர் மூடுக்கு ஆயிடுவாங்க. தட் மேஜிக் ஒரே ஒரு ரீசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.
1: பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல.
0: ரஜினி சாரோட அடுத்த படமான ஜெயிலர் 2, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜெயிலர் 1 நிறைய பேர் பாத்திருப்பீங்க. அந்த படத்துல வந்து ரஜினி சாரோட ஆக்டிங் ஸ்வாக தாண்டி மியூசிக்ல இருந்து காஸ்ட் அண்ட் க்ரூ வரைக்கும் எல்லாமே வெறித்தனமா இருக்கும் இல்லையா. இந்த படத்துலயுமே காஸ்ட் அண்ட் க்ரூல வந்து பல அப்டேட் வந்திருக்கு. முக்கியமா எஸ் ஜே சூர்யா, விஜய் சேதுபதி அண்ட் வித்யா பாலன் மாதிரியான ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள
2: இருக்காங்களாம்.
0: கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக ரஜினி சாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ், எஸ் ஜே சூர்யாவோட எனர்ஜி அண்ட் விஜய் சேதுபதியோட ஸ்வாக்னு எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம். ஆனஸ்ட்லி படம் வந்து எப்போனாலும் ரிலீஸ் ஆகலாம். அந்த ஹைப் மட்டும் பயங்கரமான ஹையாவே இருக்கு. காரணம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நெல்சன் ரஜினியோட காம்பினேஷன் என்ன பண்ணுச்சுன்றது நமக்கு தெரியும். ஸோ செகண்ட் பார்ட் இந்த சீக்வல்லையுமே இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட்லாம் வரும்போது இந்த படத்துக்கான ஹைப் வந்து பயங்கரமான ஹையா இருக்குன்னு சொல்லலாம். பட் மக்களே, ஒன் திங் அபவுட் ரஜினி சார் மூவிஸ், படம் வந்து ரிலீஸ் ஆகிறத தாண்டி இது வந்து ஒரு பக்கா தலைவர் செலிப்ரேஷனாக இருக்க போகுதுன்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ மறுபடியும் முத்துவேல் பாண்டியனை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசுவோம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ நவங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஈவினிங் டிராஃபிக்ல சர்வை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தேவைப்படும். ஒன்னு என்டர்டைன்மெண்ட், ரெண்டாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக். ரெண்டுமே நம்ம ஷோல கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் ரேடியோ சுரோஸ் ஃபில்டர் காஃபி. பேக் டு தி டாபிக், சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன்ல ஒரு காமெடியன் காமெடி பண்ணா சிரிப்பு வரும், ஆனா இங்க ஒருத்தர் ஸ்கிரீனுக்கு வந்தாலே சிரிப்பு வரும். அவர் தான் நம்ம யோகி பாபு.
1: அதுவா பாப்பு, மணிரத்ன சார் கூட டிஸ்கஷன்ல ஹெவி பிசி, அதான் ஒரே டென்ஷன்ரா.
2: ஐயா பாகமுள்ளனு மூஞ்சே
0: சொன்னேன். காலிவுட்டோட தி பிசியஸ்ட் மேன் யோகி பாபு அவர்கள் இப்ப ஒரு அனதர் பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து நடிச்சிட்டு இருக்காராம். டைரக்டர் ஆர் கிஷோர் குமார் டைரக்ஷன்ல ஒரு பிராண்ட் நியூ படம், அதாவது யோகி பாபு இந்த படத்துல வந்து 10 கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காராம், 10 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். தசாவதாரம் கமலுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்தியா சினிமால யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அண்ணையார் தளபதினு யோகி பாபு இப்ப என்ட்ரி கொடுத்துருக்காப்ல. காமெடி ஆக்டரா வாழ்க்கை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஹீரோ, கண்டென்ட் பர்ஃபார்மர், எமோஷனல் ரோல்ஸ் எல்லாம் பண்ணி ஆனஸ்டா அவரோட குரோத்தே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமா இட்செல்ஃப் ஒரு சினிமா ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஒன் திங், நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது இந்த மாதிரி பெரிய டயலாக்லாம் பேசி காமெடி பண்ணாம ஒரு சீரியஸான சீன்ல கூட ஒரு சின்ன லுக் விட்டா போதும், ஒட்டுமொத்த சீனுமே வந்து காமெடியா மாறிடும். அப்படிப்பட்ட பொழுது சொந்தக்கார தான் யோகி பாபு. அவரோட அடுத்த படத்தை பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துனே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, அவங்க ஆர்ஜே ஷோ.
3: பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச் எல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இதுவரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

0: வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜி யஷோ பேசிட்டு இருக்கேன். தமிழ் சினிமால ஆக்ஷன் படங்களையே பார்த்து பார்த்து போர் அடிச்சு போய் எப்படா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் வரும், குடும்பத்தோடு சேர்ந்து போய் சினிமாவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாமே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி சப்ஜெக்ட்ல பல படங்களை ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டர்னு சொல்லும்போது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டைரக்டர் பாண்டிராஜ். அவரோட நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, முக்கியமா பசங்க, நம்ம வீட்டு பிள்ளை, கடைக்குட்டி சிங்கம், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. அவரோட அடுத்த படம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிமளா அண்ட் கோ. இந்த படம் ஒரு காமெடி பிளஸ் டிராமா என்டர்டைன்மெண்ட் படமா வந்துட்டு இருக்கு. பிக்கஸ்ட் ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து நமக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் கப்பல் ஜெயராம் அண்ட் ஊர்வசி ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் நடிச்சிருக்காங்க.
1: யாரு
2: 2000 ரூபாய் கேக்குறாங்க
1: எதுக்கு?
2: தீபாவளிக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டாமா?
1: 2000 கூலிவா?
2: 2000 ரூபாய் அப்புறம் என்ன பண்றது? நானே ஒண்டிய எல்லாத்தையும் பண்ண முடியுமா?
3: அவ்வளவு காசு இல்ல, என்ன கொடுக்க
2: முடியாது. அப்படின்னா போங்க, அப்படி என்ன ஒண்ணு பண்ணுங்க, அந்த 1000 ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க, நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிறேன்.
3: உனக்கு 500, எனக்கு 500, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
0: அலாங் வித் தேம் யோகி பாபு, மிஸ்கின், சாண்டி மாஸ்டர் மாதிரியான ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸும் உள்ள இருக்காங்க. ஸ்டோரி என்னன்னு ஃபுல்லா ரிவீல் பண்ணல, ஆனா இந்த வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஃபன் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டைரக்டர் பாண்டிராஜ் ஸ்டைல வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவரோட படங்களை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஸ்டோரி, ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஓவரால் வைப் என்னன்னா, மாஸ் ஆக்ஷன் எல்லாம் இல்லாம ஃபேமிலியோட சேர்ந்து பாக்குற மாதிரி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பிளஸ் காமெடியான படங்களை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, குடும்பத்தோட சேர்ந்து பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான படம் வந்துட்டு இருக்கிறது தான் வந்து பரிமளா அண்ட் கோ. படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் தி ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜி யஷோ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். சினிமாவில் பல மேஜிக் நடக்கும், அந்த மாதிரி சினிமாவே ஒருத்தர் வாழ்க்கையில மேஜிக்காக மாறின ஒரு கதையை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். யூடியூப்ல பல வீடியோஸ்லாம் போட்டு பல பேர் சிரிக்க வச்ச விஜய் சித்து, ஃபன் பண்றோம் புகழ் விஜய் சித்து, இன்னைக்கு ஹீரோவா டைரக்டரா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட பேரு டயங்கரம்.
1: காலேஜ் அட்மிஷனுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்க. யாராவது சினிமா சான்ஸ் கேட்கறதுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்களா?
2: இல்ல சார், நான் தனியா காலேஜ் போனதை விட நானும் எங்க அப்பாவும் தான் நிறைய காலேஜ் போயிருக்கோம். அதான் சார்.
1: கதை நல்லா இருக்குமா?
0: பட் நிஜமாவே யூடியூப்ல பல பேரை சிரிக்க வச்ச ஒரு யூடியூப் கிரியேட்டர், இன்னைக்கு சினிமால அவரே ஒரு ஹீரோவோ அவரே ஒரு டைரக்டரோ ஒரு படம் பண்ணும் போது கண்டிப்பா அவரோட ஜேர்னியே ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து ஒரு காமெடி படமா இல்லாம பேஸ்ட் ஆன் எமோஷன், யூத்தோட ஸ்ட்ரகிள்ஸ், ட்ரீம்ஸ், ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. காரணம் மியூசிக் பை சித்துக்குமார், அது மட்டும் இல்லாம நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியால வந்து பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிருக்க ஒரு படம். பட் ஒன் திங், மொபைல் கேமரா முன்னாடி ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு சினிமா கிரியேட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு தி கிரியேட்டர்ஸ். அட் தி சேம் டைம் நல்ல கலைஞர்களை உருவாக்குற ஆடியன்ஸ். சோ மக்களே, உங்க ஃபேவரட் யூடியூப் கிரியேட்டர் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள சீக்கிரமா சினிமா ட்ரை பண்ண சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வைபுக்கு ஏத்த மாதிரி உப்பு கருவாடும் ஊற வச்சு சோறும் ஆர்டர் பண்ணிருக்கேன். சாப்பிட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வாங்க. ஸ்டே டியூன்ட் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜே யஷோ.

0: வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணியிருக்கேன். தமிழ் சினிமாவில் ரொமான்ஸ், எமோஷன், மியூசிக் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே படமாக பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு காலிவுட் ஃபீல் குட் மூவி வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட பேர் வந்து இதய முரளி. ஹீரோ அதர்வா முரளியோட அடுத்த படம் தான் இதய முரளி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன். இந்த படத்தில் அதர்வாவோடு சேர்ந்து பிரீத்தி முகுந்தன், கைடுலோஹார், நட்டி நடராஜ், ரக்ஷன் தமன்னு முக்கியமான படம் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஃபகத் வாசினும் இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காராம். பட் நிஜமாவே நிறைய பேருக்கு இந்த இதய முரளின்னு டைட்டில் கேட்டோன்னே ஸ்கூல் க்ரஷ் மெமரிஸ், டியூஷன் லவ் ஸ்டோரிஸ்ன்னு எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஆடியன்ஸுமே இப்போ வந்து ப்ரோ இது சிம்பிள் லவ் ஸ்டோரியா இல்லை அதுக்கும் மேலேன்ற மாதிரி நிறைய க்வெஷ்சன்லாம் கேட்குறாங்க. அண்ட் ஃபைனலி மார்க் த டேட் காய்ஸ், இதய முரளி வேர்ல்ட் வைடா தியேட்டர்ஸில் ஜூலை மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப் பாய்ஸ் அண்ட் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்க பாய்ஸுக்காக ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ, அவங்க ஆர்ஜே யஷோ.
1: நோ மேன்.

വെൽക്കം ബാക്ക് ടു ദ ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി വിത്ത് മീ നൗങ്ക ആർജി അശോക്. ഓൺലി ഓൺ റേഡിയോ സിനോ കേട്ടിട്ടിരിക്കീங்க. ഒരു ഇൻഡിപെൻഡന്റ് സോങ്ങിൽ വാഴ്ക്കി ആരംഭിച്ച ഒരു சின்ன பையன் இன்னைக்கு என்டையர் சவுத் இந்தியன் சினிமாவையே கம்போஸ் பண்ணி ஆட்டி படைச்சிட்டு இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ் வி ஆர் டாக்கிங் அபௌட் தி யூத் மியூசிக் ஸ்ட்ரோம் சாய் அபியங்கர். கட்சி சேர ஆசை கூடனு பல பாட்டெலாம் போட்டு எல்லாரோட பிளேலிஸ்ட்டையும் டேக் ஓவர் பண்ண இவர் இன்னைக்கு வந்து பிக் பிக் சினிமா யூனிவர்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகி மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக அடுத்து

அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷோட அடுத்த படமான D55, அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் அட்லி காம்பினேஷனில் வர்ற பிராக்க, லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸில் வர்ற பென்ஸ், இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது தாண்டி இன்னும் பல படங்களுக்கு மியூசிக் பண்ணுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் சாய் பியங்கர். பட் நிஜமாவே சினிமாவில் அந்த மியூசிக் கம்போசராக இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு படத்தில் எல்லாமே பக்காவாக இருக்கணும். பிகாஸ் ஹீரோ என்று ஹிட் ஆகணும், லவ் சீன்ஸில் ஃபீல் வரணும், கிளைமேக்ஸில் வந்து கூஸ்பம் கிரியேட் ஆகணும்ட்டு RRBGM எல்லாமே ஒரு மியூசிக் கம்போசர் கையில் தான் இருக்குது. அண்ட் ஒன் திங் அபவுட் சாய் பியங்கர், யூத் ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி பல மாடர்ன் மியூசிக்லாம் கைவசம் வச்சிருக்கனால சாய் பியங்கர் வந்து இப்போ வந்து களைக்கட்டிட்டு இருக்காரு. அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து டிபேட்லாம் இருக்கும், இவர் மியூசிக் அவ்வளோ பெருசாக இல்லைன்ற மாதிரி பல பேர் பேசினாலும் எல்லாருமே அவரோட அடுத்த மூவை வந்து நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதனால சாய் பியங்கர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன், இது ஃபீல்

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன் ஆன் ரேடியோ சுனோ. தமிழ் சினிமால இருந்து ஸ்ட்ரைட்டா பாலிவுட்டையே ஷேக் பண்ணிட்டு இருக்க ஒரு டைரக்டர் நம்ம அட்லி. அட்லி பத்தின ஒரு புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது தமிழ் சினிமால தெரி, மெர்சல், பிகில்னு பல மாசான படங்கள்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் ஷாருக் கான வச்சு பாலிவுட்லயே போய் ஜவான் மாதிரி ஒரு இந்தியா பிளான் இந்தியா பிளாஸ்ட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ அட்லி அவர்கள் நடிகர் அல்லு அர்ஜுனை வச்சு ராக்கா அப்படின்னு ஒரு படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல தீபிகா படுகோன், அனுஷ்கா சர்மா, மிர்னால் தாக்கூர்னு பலர் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி பல ஹிட்டான படங்களை கொடுத்த டைரக்டர் அட்லி அவர்கள் இப்ப புதுசா ப்ரொடியூசரா ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் அட்லி ப்ரொடக்ஷன்ல ஒரு மக்கள் செல்வன் படத்தை பார்த்து ரசிக்க போறோம். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்தோட எதிர்பார்ப்புகளுமே அதிகமா இருக்கும். ஏன்னா அது அட்லி ப்ரொடக்ஷன், பட்ஜெட் அதிகமா இருக்கும், எமோஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல மக்கள் செல்வன் இந்த படத்துல வந்து ஹீரோவா வருவாரா வில்லனா வருவாரான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நாளுக்கு நாள் அட்லியோட டிமாண்டும் அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா. இந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் ட்ராக்கும் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே டியூன்ட் டு ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் ஆர்ஜி யஷோ.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி வித் மீ நவ் கார்ஜ் யஷோ. டாக் பண்ணிட்டு இருக்கேன் சியான் விக்ரம். விக்ரம் சார் எங்கங்க போனாரு? அவர் படங்கள் வாரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் நம்மளை சுத்தி இருக்கு இல்லையா. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி கூகுள்லாம் அலசி ஆராய்ஞ்சி ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். அதாவது விக்ரமோட அடுத்த படம் அபிஷியலி ஜூன் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. இந்த படத்தை டைரக்ஷன் பை ஆனந்த் சங்கர். யார் இவர்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து விக்ரம் சாரை வச்சு இருமுகன் அப்படின்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை வந்து பண்ணி இட்டு கொடுத்துருக்காரு. அதே டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ அதனாலேயே எதிர்பார்ப்புகள்லாம் வந்து ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டே இருக்கு. அண்ட் பொதுவாகவே விக்ரம் சாரோட படத்தோட அப்டேட் வந்தாலே இந்த படத்தில் எப்படி வருவார், என்ன மாதிரி கெட்டப்லாம் போடுவார், எத்தனை கெட்டப் போடுவார்ன்ற மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அதே எதிர்பார்ப்போடு இருங்க, ஏன்னா விக்ரம் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கெட்டப் போடுவார், வெயிட் லாஸ் பண்ணுவார், கெயின் பண்ணுவார். அதனால எதிர்பாராத பல விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் சம்டைம் நமக்கே டவுட் வரும், இதெல்லாம் மூவி ஷூட்டிங்கா இல்லை அண்டர் கவர் மிஷினான்ற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால இந்த படமும் வந்து அதே லெவலுக்கு இருக்கும்னு நம்புங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் சங்கரோட காம்பினேஷன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆல்ரெடி சயன்ஸ் பாட்டு வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

சூப்பரான ஒரு பாட்டை கேட்டு மறுபடியும் ஷோக்கில் வந்திருக்கோம். இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜே யஷோ. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து நிறைவு பெறும் நேரம் வந்தாச்சு. இவ்வளவு நேரம் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ரெண்டு பாட்டு சூப்பராக போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஏன்டா நீ பேசுகிறேன்னு கேட்காம நான் பேசுனதையும் காது கொடுத்து கேட்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி. அண்ட் அதே மாதிரி நம்ம ஷோ வந்து வழக்கம் போல இன்னைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். பாட்டும் ஃபேக்டுமாக பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஷோ பற்றின கருத்து கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக கூச்சப்படாமல் இன்ஸ்டாகிராம்ல ரேடியோ சுனோ இல்லனா வந்து ஆர்ஜே யஷோன்ற பேஜ்ல போய் டிஎம் பண்ணுங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து உங்களை மீட் பண்றேன். அண்ட் முக்கியமா வந்து ரேடியோ சுனோட ஆபீஷியல் இன்ஸ்டாகிராம் Facebook ஃபாலோ பண்ணாம நிறைய பேர் இருக்கீங்க, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. எங்க டீம் வந்து உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். until next time, take care, stay happy and keep smiling. மக்களே, சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். அதுவரை விடைபெறும் நான், உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்ஜே யஷோ.